0: அத்தியாவசிய துறைக்கும் கூறு தொழில்நுட்ப பிரசாரம் அதிகாரிகளுக்கு
1: सम्पूर्ण
0: Thank you.